நீங்களின் திருப்பதை கிருமியினியோருளியினுடாக ஆம் பிரியமானவர்களே, அருமையான பாடலை கேட்டீர்கள். ஒன்று கூடி ஆராதிப்போம் என்ற மிகவும் அருமையான பாடல். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆராதிப்பு இயக்கத்தில் மிகவும் விரும்புகிறவனாக இருக்கிறார். எங்கே ரெண்டு மூன்று பேர் கூடி அவர்களே நாம் ஏற்றுகிறார்களோ அங்கே நாம் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னதை வந்து நம்முடைய தேவன். நாம் ரெண்டு பேர் மூன்று பேராக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய ஆராதனைகள் நடுவிலே இருந்து நம்மளோடு வாசம் பண்ணுகிறதவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆராதனைகளை பிரியப்படுகிறதவனாக இருக்கிறார். ஆகையால் தொடர்ந்து அவருடைய பாடல்களை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் இணைந்திருப்பது www.kirubaefm.com என்றார்கள்.

0: நாளில் புதிய நம்பிக்கை மலரட்டும். மலரும் சக்தியின்
1: மலரும் சக்தி நிகழ்ச்சியின் நிறைவுக்கும் வந்தாச்சு. இதுவரை நேரமும் சந்தோஷமாக என்னோடு இணைந்து கொண்ட அனைத்து அன்பான உறவுகளுக்கும் மனமான நன்றிகள். தொடர்ந்தும் கலையகத்தில் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு வனிதா இணைந்திருக்க போறாங்க. நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து கொண்டு உடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்றும் நேசத்திற்குரிய அதித்தி.

0: ஹாய் திரைப்படத்துக்காக ராக் ஸ்டார் அனிருத் பாடிய பாடல் கேட்டோம். ஜென் மார்டினின் இசையில் வணக்கம் தாயக்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6:52 ஆகியிருக்கு. குட்டீஸ் கிட்ட கேட்ட கேள்விக்கு யாரெல்லாம் சரியான விடைய சொல்லியிருக்காங்க, எப்படி அந்த விடையை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கான டைம் வந்தாச்சு. வணக்கம்,
1: குட் மார்னிங். பண்டாரவாலையில இருந்து டிலோசன் பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான விட முன்பு தம்பியின் வயது 6, ஒரு கொஞ்சம் மலைத்தான்.
2: மட்டக்களிப்பிழைக்கிறேன்.
3: விசாலையில் இருந்து கணேஷ் கேக்கிறேன்.
4: நான் வெளிமாடை டவுன் சைட்டில் இருந்து நிலேஷ் கதைக்கின்றேன்.
5: வணக்கம் மணிதாக்கா, நான் கல்குடாவில இருந்து சன்ஸ்வே கதைக்கிறேன்.
6: நான் கிளிநொச்சியில இருந்து கவினாஸ் கதைக்கிறேன். தம்பிக்கு 5 வருஷத்துக்கு முன் 6 வயது.
7: குட் மார்னிங் அக்கா, நான் பண்டாரவாலையில இருந்து தக்ஷன் பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான விட 5 வருடத்திற்கு முன்பு தம்பியின் வயது 6.
8: நேற்று பிஞ்சு மழைய விடப்பு லைட்டா வெயில் அடிக்குது. நாங்க எங்களோட குடும்பத்தினர் அனைவரும் சேஃபா இருக்கோம்.
9: வணக்கம், நான் சஜன், தம்பியின் வயது 6.
10: வணக்கம் அனிதாக்கா, நான் வெற்றி கலவுல இருந்து ரம்யா கதைக்கிறேன். 5 வருஷத்துக்கு முந்தி எண்டதும் தம்பியிடதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 18. இப்ப எண்ட வயது 17. 5 வருஷத்துக்கு முந்தி எண்ட வயது காண்றதுக்கு 17 ல் இருந்து 5 கழிக்கணும். கழிச்சா 12 வயது. 5 வருஷத்துக்கு முந்தி எண்டதும் தம்பினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 18. 5 வருஷத்துக்கு முந்தி தம்பிர வயதை காண்றதுக்கு 18 வயதுல இருந்து 12 வயதை கழிக்கணும். கழிச்சா 6 வயது. நீங்க கேட்ட கேள்விக்கான விடை 5 வருஷத்துக்கு முன் தம்பினது வயது 6 வயது.
0: சரியான விட சொன்ன அத்தனை பேருக்குமே கோடான கோடி நன்றிகள். தொடர்ந்தும் சந்தோஷமாக இணைந்திருங்க. இது வணக்கம் தாயகம்.

0: வணக்கம் தாயகம், செய்திகளின் பின் தொடரும்.
1: The morning brief. தேசத்தின் குரல்.
2: வழங்குவது
3: People's Leasing, நம்பிக்கையின் முதல்வன்.
4: அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 4 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளில் முதலாவதாக தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், மத்திய சபரிமலை மாகாணங்களில் பெருமழை, பெருவெள்ளம், பேரழிவு என தலைப்பிடப்பட்ட செய்தி. இன்றைய தினகரன் பத்திரிகையில் மாத்திரமின்றி அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும், குறிப்பாக மலேக பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் பதிவான கடும் மழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் இதுவரை 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். இது தொடர்பட்ட செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இடம்பிடித்திருக்கிறது. 22வது திருத்தம் தேவையில்லை, பௌத்த பீடங்களின் மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் என தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகிறது. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிக்கும் நோக்கில் அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்வது பொருத்தமற்றது என்பதை குறிப்பிட்டு 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக தேரர்களினால் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஜனாதிபதியுடனான சந்திப்பில் பூரண திருப்தி, தீர்வும் சாத்தியம் என தலைப்பிடப்பட்ட செய்தி. சட்டத்திரணி சுமந்திரனின் புகைப்படத்தோடு பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் குழுவாக ஜனாதிபதியை சந்தித்து தமது மக்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகளை விரிவாக பேசியதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அரசியலமைப்பை திருத்தி நிறைவேற்று அதிகார முறைமை ஒழிக்கப்படும், தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவிப்பு. பாராளுமன்றத்துக்கு பொறுப்புக்கூறும் ஆட்சியை எமது இலக்கு. தெரிவுக்குழுவின் பரிந்துரையில் விரைவில் மாகாண சபை தேர்தல். தோட்ட கம்பெனிகளின் ஒப்பந்தங்கள் 2042 முன்னர் புதுப்பிக்கப்படும் என தலைப்பிடப்பட்ட செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. தேர்தல் முறைமையை மாற்றுவது சிறுபான்மை பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும் என தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகிறது. மகர சிறைச்சாலை சமையலறை முழுமையாக சேதம், அருகில் உள்ள சிறைகளிலிருந்து கைதிகளுக்கு உணவு விநியோகம் என தலைப்பிடப்பட்ட செய்தியும் கூட இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றமைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், வெள்ளம் மண் சரிவால் முடங்கியது மலையகம் என தலைப்பிடப்பட்டவாறுதான் பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. புதிய அரசியலமைப்பு நிச்சயம் உருவாக்கப்படும், தமிழ் பேசும் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் தாமதத்தை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி உத்தரவாதம், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும், கம்பெனிகளுடன் பேசி மலையக காணி பிரச்சினைக்கு தீர்வு, குழுவின் அறிக்கை வந்ததும் மாகாண சபை தேர்தல் குறித்த தீர்மானம், இனவாதத்தை தூண்டும் வகையில் யாரும் செயற்படக்கூடாது என்றவாறுதான் ஜனாதிபதி நேற்றைய கூட்டத்தின் போது தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. வசந்த கரண்ணா கூட யோசித்தவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் என தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தியும், நாளை இலங்கை வருகிறார் இந்திய வெளியுறவு செயலாளர், மாகாண சபை தேர்தல் காணி உரிமைகளை வலியுறுத்த தமிழர் தரப்புகள் தயார் என தலைப்பிடப்பட்ட செய்தியும், ஹரக்கட்டாவை தகுந்த பாதுகாப்புடன் பொருத்தமான சிறைக்கு மாற்றுங்கள் கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு என தலைப்பிடப்பட்ட செய்தியும், நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு எதிரானதொரு செயற்பாடு அல்ல, மல்வத்து மற்றும் அஸ்கிரியப்பீட மகாநாயக்கர்களிடம் அமைச்சர்கள் எடுத்துரைப்பு என தலைப்பிட செய்தி, நீதிபதிகளின் வயதிலையை அதிகரிப்பது தொடர்பான செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. இறுதியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், மலையகத்தில் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கின, மீண்டும் பேர் அனர்த்தம் ஏற்படுமா என அச்சம், ஆறுகள் பெருக்கெடுப்பு, மண் சரிவு அனர்த்தங்கள், மக்கள் இடம்பெயர்வு, நிலைமை மோசமடையும் அபாயம் என்றவாறுதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை என தலைப்பிடப்பட்ட செய்தியும், மீட்பு பணிகளுக்கு உடன் தயாராகுங்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தல் என தலைப்பிடப்பட்ட செய்தியும், வடக்கு கிழக்கில் மக்களின் காணிகள் அனைத்தையும் ஏன் விடுவிக்கவில்லை கேள்வி எழுப்பினாராம் ஜனாதிபதி என தலைப்பிடப்பட்டவர்தான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் ஜனாதிபதியுடனான தமிழர் தரப்பு சந்திப்போடு தொடர்பட்ட செய்தி காணப்படுகிறது. தமிழ் பேசும் மக்களின் பல்வேறு தேவைகளுக்கும் சிறந்த கூட்டணி, 6 தமிழ் முஸ்லிம் கட்சிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தி இருக்கின்றது. நீதியரசர்களின் ஓய்வு வயது, மகாநாயக்க தேரர்கள் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு, ஜனாதிபதிக்கு கடிதம் என தலைப்பிடப்பட்ட செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கக்கூடிய ஏனைய செய்திகளாக

0: கோல்டன் ஹிட்ஸ் கோல்டன் ஹிட்ஸ் புதன்கிழமைகளில் நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களுடன் சத்தியின் பொக்கிஷர் புதன் பொக்கிஷர் புதன்
1: அறிவார்ந்த முதலீடு 13 மாத கால நிலையான வைப்புகள் முதிர் வடகையில் 13 வீதம் மற்றும் சிரேஷ்ட பிரிஜைகளுக்கு 13.50 எனும் உயர்ந்த வட்டி. எல்பி நிலையான வைப்புகள் அலையுங்கள் 0112-200-200 ஒரு உரிமம் பெற்ற நிதி நிறுவனம்.
2: Time for news.
3: வணங்கியது
4: மகா போனஸ் இதுவே
1: 2025 ஆண்டின் SLIC லைஃப் ஆயுள் காப்புறுதி ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்படவுள்ள பிரமாண்டமான போனஸ் தொகையின் பெறுமதி 1460 கோடி ரூபாயை கடந்துள்ளது. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்றோம்.
0: மடுத்தியாலத்தின் தலைப்புச் செய்திகள்.
5: மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 5 வெளிநாட்டு தூதரகங்களை மூட திட்டமிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் காங்கிரசுக்கு அறிவித்துள்ளது.
0: மடுத்தியாலத்தின் தலைப்புச் செய்திகள்.

0: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இது வணக்கம் தாயகம். இன்றைக்கு வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில நாங்க பேசிட்டு இருக்கிறது, நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்த ஒரு திறமையாளர், பிரபலம் கிடையாது, திறமையாளர்.
1: திறமையாளர் யார் அப்படிங்கறத பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல மிக முக்கியமாக யோகா உடப்பு செலாவில இருந்து நம்முடைய சக்தி எஃப்எம் ஆர்ஜே பிரணீதா அண்ட் யஷோ, அவங்க தான் நாம் பார்த்த மிகச்சிறந்த திறமையாளர்கள்.
0: அக்கா தம்பி,
1: அந்த அக்கா தம்பி பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் இருக்கு இல்லையா, வேற ரகம், வேற லெவல். அதுவோ என் பிள்ளைய டாக்டர் ஆக்குவேன், யூடியூப் ஷார்ட்ஸ்ல அதிகமான வியூஸ் போன ஒரு வீடியோ.
0: ஆமா,
1: அது ஒரு ஆடியோவா கேட்டுருமா,
0: கேட்டு பாப்போமே.

0: ஹலோ அக்கா,
1: எங்க இருக்கீங்க?
0: அக்கா பைக்ல வந்து பைக் ஆக்சிடென்ட் ஆயிருச்சுக்கா.
1: ஐயோ ஐயோ, என்ன தம்பி, ரோட்ல வார நேரம் பார்த்து கவனமா வர தெரியாதா? போன கிழமை கூட ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னேன் உங்களுக்கு. கப்பலும் இல்ல தம்பி, நீங்க
0: அக்கா கை கால்லாம் அடிபட்டுருச்சுக்கா, சரியான வலி.
1: இவனுங்க என்ன தம்பி வண்டி ஓடுறானுங்க? யார் இவனுங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தது? எங்க பாத்துக்கிட்டு ஓட்டுறானுங்களோ தெரியல. அண்ணன் பொடலில வச்சு ஓட்டுறானுங்க.
0: ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சுக்கா.
1: ஐயோ, எல்லாம் கிழிஞ்சு போச்சா? தம்பி வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வேலைக்கு வாங்க தம்பி. அப்ப நான் வைக்கிறேன்.
2: அடிக்கடி எல்லாருக்கும் நடக்கும் மாறி மாறி.
3: ஓகே, யார் அந்த தம்பி அப்படிங்கறதா தெரியல, பொறுத்திருந்து பாக்கலாம். இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் அவங்க பண்றத கேக்கும் போது பாக்கும் போது நிஜமாவே நல்லா இருக்கும் தான். நீங்க பார்த்த சமூக வலைதளத்துல ஒரு திறமையாளர் யார் அப்படிங்கறத இன்றைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. மிக முக்கியமான தகவல்கள் நம்ம சொல்லியே ஆகணுங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இலங்கையை பொறுத்த வரைக்கும் கட்பாரி மற்றும் மண் சரிவு காரணமாக கடுகண்ணாவ பகுதியில தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு.
2: ஆமா, காலையில் நாங்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து கண்டி மாவட்டத்தினுடைய உடுதும்புற கங்கைகள கோரல மற்றும் பாஸ்பாகி கோரல் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: கேகாலை மாவட்டத்தினுடைய யட்டியாந்தோட்டை, நுவரலியா மாவட்டத்தினுடைய அம்பகமுவ மற்றும் நோவூட் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சீரற்ற வானிலை காரணமாக மறு அறிவித்தல் வரை பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி செயல்பாடுகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கு.
2: சரி, எனவே இது சம்பந்தமான செய்திகள் வருகின்ற பொழுது உடனுக்குடன் நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். தொடர்ந்து சக்தியை கேட்டுட்டே இருங்க.
3: இது டிசி திரைப்பட பாடல். ராக் ஸ்டார் அனிருத்தின் இசையில் வேடன் பாடும் பாடல்.
4: பாடுகிறது